உடமைக்கு சரிமஜ குட்டபத்தியனக ஆக்கண்டே அவதரிஞ்சே விஸ்வமானவ கோடி விஜானமுண்ட விஸ்வமானவ கோடி விஜானமுண்ட விஸ்வவித்யாலயம் விசிட்ட வெலசு சாந்தி சௌக்கியமுடன் சாந்தி சௌக்கியமுடன் சர்வதேசமுடந்து வெள்ள ஜில்லடி விமுடிச்சட வெலசே நியதி த